से तुरंत बुद्ध कूड़े तुरविया है आसे पटार ஆசை துறந்த புத்தர் கூட துறவியாக ஆசை பட்டால் துறந்த பிறகும் ஆசை அவரை விட்டு வைக்கவில்லையே ஆசை மட்டும் இல்லை என்றால் மாற்றம் இல்லை மனிதன் இல்லை

மனிதனாக வாழணுமா? கடவுளாக ஆசைப்படு, மனிதனாக வாழணுமா? கடவுளாக ஆசைப்படு. உள்ளம் என்பது உயர உயர உயர்வுகள் வருமே, பரங்கி மலையில் ஏறணுமா? இமயமலைக்கு ஆசைப்படு, பரங்கி மலையில் ஏறணுமா? இமயமலைக்கு ஆசைப்படு. கனவு என்பதில் சிறசு பெருசு

0: காலத்து சில்லர், டீப் ஃப்ரீசர், விசி கூலர், வாட்டர் டிஸ்பென்சர் தொடங்கி கூலிங் ப்ராடக்டுகள் ஸ்பெஷல் பிரைஸில் சொந்தமாக்கும். ஒப்பம் கேஷ்பேக்கும். கூடாதே ஓணம் வண்டர் தண்டர் ஆஃபர்களும். கண்டுகண்டி சந்தர்ஷிக்கும்.
1: ஆஷா பவர் MPPT சார்ஜ் கண்ட்ரோலர் சேவன வார்த்தைகள் தினசமும் 7:05.

மது பூர்வ காயகதமாக்கியும் இண்டல் பூண்டு விவர்தான் முகால் பதிச்சவச்சதற்பகல் பதிக்கவே கண்டுகொள்க குதி கொண்டு கிஞ்சிதவனோ பிரிஷம் நப.

கேதமிஞ்சி கேதம் கவுங்குதலுர் வெற்றிலேத்தவாழாம் ஈரம்ய வஸ்து ததி சேர்ந்து விளங்குமீனல் பாரக்கிரகல்பது.

0: ಪುಗೆಟ್ಟಿ
1: ಹರಿಪದಾಂಬುಜದ ಫರಿ ಮುಂಬನಾಯಿ பெரிய பேரியலும் வெளியாய நான் ஒருவனே சரனோடு மடுத்துவன் ஒருவனோருவதெந்தவமானமாம்
0: ஒரு கரத்திலெழுன்னொரு சாட்டையும் மறுகரே கிருத தர்ஷன முத்ரையும்